0: இன் தமிழ் அருளறிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதே, பிரேக பெனோய் பெக்கதோரே, அதே சமோவத்தையாம்.
0: அருளறிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதே, பிரேக பெனோய் பெக்கதோரே, அதே சமோவத்தையாம்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதே, பெனோய் பெக்கதோரே, அதே சமோவத்தையாம்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதே, தியோ பிரேக பெனோய் பெக்கதோரே, அதே சமோவத்தையாம்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதே, தியோ பிரேக பெனோய் பெக்கதோரே, அதே சமோவத்தையாம்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதே, தியோ பிரேக பெனோய் பெக்கதோரே, அதே சமோவத்தையாம்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதே, தியோ பிரேக பெனோய் பெக்கதோரே, அதே சமோவத்தையாம்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதே, தியோ பிரேக பெனோய் பெக்கதோரே, அதே சமோவத்தையாம.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதே, தியோ பிரேக பெனோய் பெக்கதோரே, அதே சமோவத்தையாம்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதே, தியோ பிரேக பெனோய் பெக்கதோரே, அதே சமோவத்தையாம.